எப்பா நான் போறேன். நாடே இப்ப விடுதலை ஆயிடுச்சு. உங்க மகளுக்கு மட்டும் அது இல்லையா, எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க அன்பு மகன் சுஜாதா.